ஓராளக்க சுகர்கதாரானே அதலக்கு மாயனி விச்சனையா ஜீவனதாதா ஆனமுலாயனி பிரஹோதா சேக்கு ஜெஸ்னே.